0: வணக்கமா?
1: நமஸ்காரம்.
2: நமஸ்கார்.
0: ராம் ராம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும்.
2: சத் ஸ்ரீ அகால் ஜி.
3: யா சர்வான்ஸ் அர்த்த ஏகஸ்.